பார்த்தத பார்த்துட்டு மறக்கல, மறந்து சிரிப்ப திரும்ப திரும்ப வழியில கைய பிடிச்சத மறக்க.